கண்ணு கத்திவாரோ திக்கிட்டுவாரோ அப்படின்னு கல்லின்னு கஷ்டம் விட்டுட்டு போக்காங்க தத்து தவசியமாக இருக்கிட்ட போகணும் காவட்டி ஆசியமாக இருக்கட்டும் உட்டாமே இல்லைங்க சிக்கன் ஆடு கட்டி வசூல இங்கே கடத்துட்டா குவையா சுக்ஷி மட்டுட்டா ஆடு கட்டுட்டா கணுவ மனக்கு யாரு தாங்கட்ட சுக்கடிச்சு இல்லை மண் கவனி லாவு பெல்லக்கு ஒரு தாங்கட்ட சுக்கடை கூட அப்படின் தப்பான கண்ணுக்கு யானை இன்னும் சுகில கட்ட திசையான தப்ப இக்க காம குழந்தைக்கு அப்பட்டு உட்காந்தோனே அம்மை கட்ட நானே நிற்கின்னு நித்தாயிரம் யூஜி ஜோமன் சிக்கு இன்னாரு மட்டும் மண்ணா நானே இல்லட்டா சட்டின் காவி மங்கித்தியாகட்ட தப்ப தப்புங்க டூப்பி சுட்ட தங்கமாட்டாங்க சுட்ட டூப்பி துயின் சுட்ட நெகிலு சுட்டரு தானரு காவி சாவுட்டு இக்கிட்டோனே இக்க காம குழந்தைக்கு மட்டாசியில் உட்காந்து 15 miles mig och unga sinne kan att torta kan nacka till att tanga. Alltså i dag kan jag till jag att parna att lämna mig att ta av och ro i att sluta. Ta kan unga och att ta maona. Kattling i sin och sluta och se kom in i kaka att dra mig med en sanning och ni i lärna tugging och rasing och packar och sluta. Ta kan unga kattling mig att sluta namo och ro i att ta manna sikwa. குப்பிசிமாவோட சுனி துக்கி முங்கையுள்ளு அவங்க சனி முங்கத்தியா மறைத்து நடு நடங்கிம்மி யொக்தக்கனுங்க கிட்டிங்கனுவாடர்னி முட்டமான சிக்குங்க நம்ம குழுவியக் துயின்ன சுகத்தி சிமலிலா சிமங்மன் அசுவிலா 15 miles அத்தாவும் மட்டாய்க்குங்காவோட கிட்டிங்கனுவாட்டா அசுரத் சுட்டு சிக்கு இன்னாருங்கமன் அனை இல்லட்டா ஐசத்தின் சுவக்கமன் அருண் அம்மன் சிக்குடுக்கா இன்னாருங்கமன் தப்பக்கிட்டிங்கனு அப்பறம் யாக்டுவாரோன சுகி கட்டா அய்யங்கே யாக்டுட்டாரு தமட்டுமுங்க சிக்குத்தர் சிமையுவாருமா கட்ட தப்புங்க அய்யங்கே அப்பறம் யாக்டுட்டாரு கட்டா தப்புங்க தங்மாக்டுட்டா காவின சுடும்மி கட்டா உன்னு இல்லங்கனு உக்காஜா சிட்லகுகுகுத் சக்ஷானு யான்ஸ்மிகு உங்க சிங்க கடத்து இமன்ன அப்பு தப்பனே இல்லட்டாரு கருவாக்டுட்டா yard sur tu ina me wa sin ka da sun ta ba da man na wa sin ka da ta se la ta na ka wi sa ta ku ta ku ma ta wi lu ni a su la ta ba ne to a ro ra pu bo ta wa ta ku wi a su to a ro ra ta ka nga ti su lu ta ba ma ku i ta ma wa ji li o ya to se ma ju ta ki na ji li ju a ju ku ka nga ti su ma ku ta ma nga me ma ti ta bu nga ro ki ti nga no a ti a su ta குராசி வாக்லுடிலு சாய்மட்டினிக்கு இலியு காசி மரகட்ட குராசி வாக் தாடுல் தாக்குனங்க கங்கட்டு சுவனி மிப்பி கங்கின்னட்ட மனையில் வாக்டுவாரும்மன் தப்பலின் ஒரு காசகுரு யாக்லுடிக்கு குவியாய் சுக்டுவாரோடகட்ட அசுயிலா தப்ப தப்பனையிலாவு கட்டுட்டு உள்ளு காவுமன் மிப்பி கக்டுடி அக்லுட்ட உட்டிரையக்கன்னி அதுக்லுட்ட மிப்பி கக்டுமா அசுக்லுட்ட தப்புங்க ஆறு அசுட்ட பிர்சிலுத்துவாருங்க உள்ளு தப்பு இல்லங்கன ஆயாவுனே ஆறு அசுட்ட பிர்சுவாருங்க ஆயாவுங்க இத்துவாருகட்ட அன்னைக்கு ஒரு யாத்தாருகோ அங்கே கசை அறுக்கிறோம் அசுட்ட அசையில் ஆயாவு செய்வாரோட்ட என்னவட்ட உள்ளு ஃபுவாட்டு ஃபுவாகிலத்தங்கன்னு தக்கணுங்க டிக்கிலாசை மயுகுன் உள்ளுன்னு ஃபுவாட்டு ஃபுவானு தக்கணுங்க ஆரோட்டு கிட்டிங்கனு இசுரித்துவாரோடமன் இசுரித்துவாரோமன் இல்லா ஐயாவோட கட்ட அட்டுனி தப்பிலோ கண்ணு இல்லா தாக்குனங்க பெக்கொட்டிக்கு ஜாப்பானேசின் அட்டுட்டு தவகட்ட நோட்டாச்சியா அட்டுனி தாட்டிக்கும் உசி விசாக்கும் நிறுத்துவாரோமி மட்டமான ஸ்கிலோகை யாருவாக கிமடத்துக்கு டைம அன்னகருவாகக்கு தாக்குனங்க ஜாப்பானேசின் ஐ ஐயோன்னாங்க இலங்கட்டரு தாசம கருகி யகுருங்க இயகை அட்டோக்கணும் விட்டாவுங்க மனையில் அவங்க தானு தாட்டுங்கோ அக்ஸிஜோமே ஒன்று ஆகாம தக்கான கிட்டிங்கனுவா கதாலையோ டாக்ஸமாக மட்டும் நங்மினத்தில் உப்பகையாக எங்கிட்டா தக்கானுங்க கதா நிற்கு காட்டாவோ எங்க கதானோ நிற்காக மட்டுவோ தப்புங்க ஐஸ்வரிய யாத்துங்க அரியானோட்டும் அங்கே காசிக்கு அசுட அங்கே கங்கட் தத்துவாருகட்டையில் அரியானாய் இசுராசிம நம்ம ஐநூசி தப்பு அங்கில்ல